இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக எம் எஸ் சுப்பலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:29 ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது.

0: தேனிசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவது

அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.

விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த

0: உள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மூன்று நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வநாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கவுள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: इयम् आकाशवाणी सम्प्रति वार्ताः श्रूयन्ताम् प्रवाचकः डॉक्टर गणेश हेगडे. अथ वार्ताः. प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ह्यः तेलंगाना राज्ये प्रायः 400-900 कोटि रूप्यकाणां आधारभूत संरचनानां औद्योगिक परियोजनानां उद्घाटनं शिलान्यासञ्च कृतवान्. तत्पश्चात् सभां संबोधयन् प्रधानमंत्री मोदी उक्तवान् यत् केंद्र सर्वकारेण कृतानां प्रयासानां कारणात् भारतदेशः पश्चिम एशिया संघर्ष जनितं ऊर्जा संकटं प्रभावी रीत्या नियंत्रयति. सः अवदत् यत् आयातित पेट्रोलियम उत्पादानां संयमेन उपयोगः अद्यतनीय आवश्यकता वर्तते.
2: जो एनर्जी प्रोडक्ट हम विदेशों से मंगाते हैं, हमें प्रयास करना है कि जितनी जरूरत है उतना ही उपयोग करें. इससे विदेशी मुद्रा की भी बचत होगी और युद्ध के संकट से होने वाले दुष्प्रभाव को भी कम किया जा सकेगा.
1: इदानींतन वर्षेषु वैश्विक सौर ऊर्जा उत्पादकेषु शीर्ष श्रेण्यां भारतस्य उल्लेखनीयां प्रगतिम् उद्धृत्य प्रधानमन्त्रिणा उक्तं यत् पेट्रोल ईंधनेन सह इथेनॉल इत्यस्य मिश्रणे अपूर्व प्रगतिः अभवत्.
2: बीते सालों में सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप देशों में पहुंच चुका है. पेट्रोल में इथेनॉल ब्लेंडिंग को लेकर अभूतपूर्व काम हुआ है. पहले हमने 100% एलपीजी कवरेज पर फोकस किया, अब हम पाइप से सस्ती गैस पर फोकस कर रहे हैं, सीएनजी आधारित व्यवस्था को प्रमोट कर रहे हैं. ऐसे तमाम प्रयासों के कारण भारत इस बहुत बड़े वैश्विक ऊर्जा संकट का सामना कर रहा है.
1: प्रथमस्य ज्योतिर्लिङ्गस्य श्री सोमनाथ महादेव मन्दिरस्य पुनर्निर्माणस्य 75 वर्षपूर्त्यवसरे अद्य प्रधानमन्त्री श्री नरेन्द्र मोदी ऐषमः श्री सोमनाथ अमृत पर्व उत्सवे भागं गृहीष्यति. श्रीमोदी भगवतः श्री सोमनाथस्य प्रार्थनां करिष्यति, कुम्भाभिषेकञ्च विधास्यति, अनन्तरं जनसभाञ्च सम्बोधयिष्यति. अस्मिन् अवसरे मुख्यमंत्री भूपेन्द्र पटेलः, उपमुख्यमंत्री हर्ष संघवी, अन्ये नेतारश्च उपस्थिताः भविष्यन्ति.

0: पश्चिमबङ्गालस्य मुख्यमन्त्री सुवेन्दु अधिकारी अद्य नबन्ना इत्यत्र स्थिते राज्यसचिवालये मन्त्रिमण्डलस्य अध्यक्षतां करिष्यति। पञ्चमन्त्रिणां कृते विभागानां वितरणस्य सम्भावना वर्तते। इमे च शनिवासरे ब्रिगेड परेड ग्राउण्ड इत्यत्र मुख्यमन्त्रिणा सह पदस्य गोपनीयतायाः च शपथग्रहणं कृतवन्तः आसन्। नूतन मन्त्रिमण्डले भाजपादलस्य निर्वाचनप्रणाल्याः विषये चर्चा भविष्यति इत्यपेक्षा वर्तते। आयुष्मान भारतम्, अन्नपूर्णाभण्डारः, राज्यसर्वकारीयकर्मचारिणां कृते सप्तमवेतन आयोगस्य कार्यान्वयनम् इत्यादीनां मुख्यविषयाणाम् उपरि अपि चर्चा भवितुं शक्यते। अस्मिन् अवसरे मण्डलदण्डाधिकारिभिः, पुलिस् इति आरक्षि अधीक्षकैः, विभिन्नविभागानां सचिवैः सह प्रशासनिकविधिव्यवस्थाविषयाणां समीक्षा भविष्यति। अवधेयं यत् नवनिर्वाचिताः विधेयकाः अपि अस्यां सभायाम् उपस्थिताः भवेयुः। असमराज्यस्य राज्यपालः लक्ष्मणप्रसाद आचार्यः मुख्यमन्त्रीपदाय निर्वाचितं हिमन्त बिश्व शर्माणं राज्ये नूतनसर्वकारस्य घटनार्थम् आहूतवान्। भाजपानेतृत्वेन एनडीए इत्यस्य विधायकदलस्य सर्वसम्मत्या नेतृरूपेण निर्वाचितः श्री हिमन्त शर्मा घटबन्धननेतृभिः सह लोकभवने राज्यपालं मिलित्वा औपचारिकरूपेण सर्वकारस्य घटनार्थं प्रतिवेदनं दत्तवान्। राज्यपालः श्वः हिमन्त बिश्वशर्मणे नूतनमन्त्रिपरिषदः सदस्येभ्यश्च पदस्य गोपनीयतायाः च शपथं प्रदास्यति। शपथग्रहणसमारोहः खानापारा इत्यत्र पशुचिकित्सामहाविद्यालयस्य क्रीडाङ्गणे आयोजितं भविष्यति, यस्मिन् प्रधानमन्त्री श्रीनरेन्द्रमोदी, केन्द्रीयगृहमन्त्री अमितशाहः, रक्षामन्त्री राजनाथसिंहः, भाजपाध्यक्षः नितिननवीन इत्यादयः भागं ग्रहीष्यन्ति इत्यपेक्षा वर्तते।
1: ஆகாஷவாணி நேரம் காலை 7 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷவாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்களின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் 7:25 திரு இசை, 7:30 ஆட்சி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மண் ஆகியோரின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம். 11:30 மல்லே பூத்துண்ட தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம் 5வது பகுதி உத்தியோக பர்வம், வழங்குபவர் ஸ்ரீ துகிராலா ராமராவ் அவர்கள். 12 மணிக்கு திரை கானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு, என் ஹரிதா அவர்கள் வயலின், ஆடுதுறை குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரை காணம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, இதில் துர்கா லட்சுமி அனந்த கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், இதில் மனம் மலரும் தருணம் கவிதை, பங்கேற்பவர்கள் பி விஸ்வகேஷ், வி சுந்தரபாண்டி, என் காவியா ஆகியோர். நேற்றைய தடைகள், இன்றைய தலைமைகள், உரை வழங்குபவர் ஜே ஆர்த்தி. 7:50 செய்தி கதமம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை 4 டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும்

0: పేర్కొంది. కొంకణ్, గోవాల్లోని కొన్ని ప్రాంతాల్లో పగటిపూట వేడి, తేమతో కూడిన వాతావరణం కొనసాగే అవకాశం ఉండగా రాజస్థాన్లో రాత్రిపూట వెచ్చని వాతావరణం నెలకొంటుందని తెలియజేసింది. అసోం, మేఘాలయ, కేరళ, మాహే, తమిళనాడు, పుదుచ్చేరి, కారైకాల్లోని కొన్ని ప్రాంతాల్లో ఈరోజు భారీ వర్షాలు కురుస్తాయని తెలిపింది. జమ్మూకాశ్మీర్, లద్దాఖ్, ఢిల్లీ, హర్యానా, చండీగఢ్, పంజాబ్లలో ఈరోజు ఉరుములు, మెరుపులతో కూడిన వర్షాలు కురిసే అవకాశం ఉందని పేర్కొంది. బీహార్, పశ్చిమ బెంగాల్, ఒడిశా, ఆంధ్రప్రదేశ్, కర్ణాటక, ఛత్తీస్గఢ్, హిమాచల్ ప్రదేశ్, ఈశాన్య రాష్ట్రాల్లోని కొన్ని ప్రాంతాల్లో కూడా ఇటువంటి వాతావరణ పరిస్థితులే నెలకొనే అవకాశం ఉందని ఐఎండీ తెలిపింది. ఉత్తర ముంబైలో ఏ కుటుంబం కూడా నిరాశ్రయాలుగా మిగిలిపోరాదని, అర్హులైన నివాసితులందరికీ గృహవసతి కల్పించడానికి స్లమ్ రిహాబిలిటేషన్ అథారిటీ ప్రాజెక్టులకు సరైన ప్రణాళికలు రూపొందిస్తామని కేంద్ర వాణిజ్య పరిశ్రమల శాఖ మంత్రి పీయూష్ గోయల్ హామీ ఇచ్చారు. ఉత్తర ముంబైలో నిర్వహించిన ఎస్ఆర్ఏ ప్రజాభిప్రాయ సేకరణ సమావేశంలో దాదాపు 150 ఫిర్యాదులను పరిష్కరించడంతో వందలాది మంది నివాసితులకు ఉపశమనం లభించింది. ఈ సందర్భంగా గోయల్ మాట్లాడుతూ, ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ప్రజలను స్వయం సమృద్దిగా మార్చడానికి కృషి చేశారని, అదే సమయంలో విద్యుత్తు, నీరు, వంటగ్యాస్, మరుగుదొడ్లు, డిజిటల్ కనెక్టివిటీ వంటి సౌకర్యాలు కల్పించారని అన్నారు. నివాసితులకు వారి ప్రస్తుత నివాస ప్రాంతంలోనే శాశ్వత గృహవసతి కల్పించేందుకు ముఖ్యమంత్రి, పురపాలక అధికారులు, ఎస్ఆర్ఏ, ముంబై మెట్రోపాలిటన్ రీజన్ డెవలప్మెంట్ అథారిటీ అధికారులతో చర్చలు జరిపినట్టు తెలిపారు. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. దేశవ్యాప్తంగా ప్రజలు బీజేపీ అభివృద్ది, సుపరిపాలనపై తమ విశ్వాసాన్ని పెంచుకుంటున్నారని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. సోమనాథ ఆలయ పునర్నిర్మాణం జరిగి 75 పూర్తయిన సందర్భంగా సోమనాథ్ అమృత్ పర్వ్ 2026 కార్యక్రమంలో ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు పాల్గొంటారు. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: వణకం. ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை எடுத்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய படு தூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75 ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர்

குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும், இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும், அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக

0: வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும், இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை இசை பாடல் ஒன்று கேட்போம். ஆனந்த படத்திற்காக லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரை கானத்தில் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். முதலில் இட்லி கடை பட பாடல் பாடியிருப்பவர் புஷ்பவனம் குப்புசாமி.

தக் லைஃப் படத்திற்காக ஸ்ருதிஹாசன் ஏஆர் அமீன் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து அமரன் பட பாடல். பாடியிருப்பவர்கள் நகுல் அபயங்கர், ரம்யா பட் அபயங்கர்.

நேரம் 8:44 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ராயன் பட பாடல் பாடியிருப்பவர்கள் ஏ ஆர் ரஹ்மான், தனுஷ்.

0: காதலிக்க நேரமில்லை படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் தி பாடிய பாடலை கேட்டோம்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका.

0: கும்கி டூ படத்திற்காக அலெக்ஸ் சாமியல் ஜெனிட்டோ பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஒன்பது மணி ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கருணை செய்வாய் ஹம்சத்வணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:29 40 அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி காம்போஜி ராகத்தில் அமைந்த இதய வெளிநிலே ஆவி தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.

அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடிய சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் சுகமான ராகங்கள். சிப்பிக்குள் முத்து படப்பாடல் பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

மனிதனின் மறுபக்கம் படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:45 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பூவிழி வாசலிலே பட பாடல் பாடியிருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ்பி ஷைலஜா குழுவினர்.

சுனந்தா மனோ குரல்களில் ஒலித்தது எங்க ஒரு பாட்டுக்காரன் பட பாடல். சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். நிறைவாக

உறவு பூத்தது படத்திற்காக மனு சித்ரா பாடிய அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். மீண்டும் திரை இசை பாடல்கள் 11:10 திரைகானத்தில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11:30 வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் மெர்சல் படத்திற்காக கைலாஷ் கேர், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா ஏவி பாடியுள்ள பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: சுதா ரகுநாதன் குரலில் ஒலிக்கிறது இவன் பட பாடல்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா.

0: வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.
1: குறளமுதம் பருகினோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை காணம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு, என் ஹரிதா அவர்கள் வாயிலின், ஆடுதுறை குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரை காணம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை. இதில் துர்கா லட்சுமி அனந்த கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம். இதில் மனம் மலரும் தருணம் கவிதை, பங்கேற்பவர்கள் பி விஸ்வகேஷ், வி சுந்தரபாண்டி, என் காவ்யா ஆகியோர். நேற்றைய தடைகள் இன்றைய தலைமைகள். உரை வழங்குபவர் ஜி ஆர்த்தி. 7:50 செய்தி கதமம். 8:10 திரை காணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். இது 11:10 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரை காணம் தொடர்கிறது. இதய கமலம் படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

இரவும் பகலும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:16:55. ஆகாஷவாணி 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற படம் 1000-இல் ஒருவன்.

0: கலங்கரை விளக்கம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல். பாடலை கேட்பதற்கு முன்
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம். வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 தமிழில் செய்திகள் இடம்பெறும். நேரம் 12:50. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். சுஜாதா மோகன் பாடியுள்ள பாடல், பாடலுக்கு இசை சி. ராஜாமணி, பாடலை இயற்றியுள்ளார் மு. பகத்சிங்.

நேரம் 1:30:35 ஆகாஷவாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்றைய இசைமலர் நிகழ்ச்சியில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் ஹரிதா அவர்கள் வயலின், ஆடுதுரை ஜி குரு பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து மாட்டி மாட்டி கீ எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம்.

இன்றைய இசைமலரில் இதுவரை அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். என் ஹரிதா அவர்கள் வயலின், ஆடுதுறை ஜி குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: சிவ்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றோட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.

0: 9000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள வேதாரணத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரூ நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
2: திரைகானம் கேட்கலாம். முதலில் ஆசை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அனுபமா குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆற்றினால் சுயமதி கட்டுப்பாடு. பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் ரங்கா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: और श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो अतहर सईद और अभिषेक मुखोपाध्याय को अनुमति दीजिए परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की। अगर आप इस कार्यक्रम को दोबारा सुनना चाहते हैं तो लॉग ऑन कीजिए हमारी वेबसाइट www.newsonair.com। नमस्कार।
1: नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் துர்காலக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ மகா கணபதிம் அட்டானா ராகத்தில் மைசூர் ஜெயசாமராஜா உடையார் கீர்த்தனை ஆதிதாளம்.

நேரம் 5:28. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் துர்காலட்சுமி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள்

அரங்கிசையில் இதுவரை துர்காலக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், மனம் மலரும் தருணம், கவிதை வாசிப்பு. பங்கேற்பவர்கள் பி விஸ்வகேஷ், வி சுந்தரபாண்டி, என் காவியா ஆகியோர். நேற்றைய தடைகள் இன்றைய தலைமைகள். உரை வழங்குபவர் ஜே ஆர்த்தி. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், கிரிஜா தேவி அவர்களின் பாட்டு, தொடர்ந்து அஜாய் சக்கரவர்த்தி அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி சித்திர சங்கீதம், 12:00 திரை கானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், கார்குறிச்சி ஏ பாலாஜி அவர்களின் வீணை இசை, ஷேர்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ரோகிணி ஸ்ரீநாத் அவர்களின் பாட்டு, சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், விலாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, விடுதலை போராட்டத்தின் ஒளி விளக்கு, ஆசாப் அலி உரை வழங்குபவர் பி டெபோரால் தனிஷிதா, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஏ அரிச்சரன், முயற்சியே வெற்றிக்கு வழி ஆர் வெங்கட நாராயணன் வழங்க

தொடங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரை இசை நிகழ்ச்சியில் அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்,

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா நிதி ஜா. ஆதோ முக்கியாஹ வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அவோசத் யத் சோமநாத் அம்ரித் பர்வ ந கேவலம் பூதகாலஸ்ய உத்சவஹ அஸ்தி அபிது ஆகாமி சஹஸ்ர வர்ஷானி யாவத் ராஷ்ட்ரஸ்ய க்ருதே பிரேரணா சோத்ரோ பவிஷ்யதி. மந்திரஸ்ய புனருத்தாரஸ்ய பஞ்ச சப்ததி வர்ஷானாம் பூர்ணதாமாலக்ஷ்ய ஏஷா மஹாபூஜா ஆயோஜிதா. பஷ்சிம பங்கால ராஜ்யஸ்ய நூதன முக்கியமந்திரி சுபேந்து அதிகாரி அத்ய உத்கோஷிதவான் யத் ராஜ்ய சர்வகாரேண பாங்களாதேஷ் சீம்னஹ சுரக்ஷா பிராச்சீர நிர்மாணார்த்தம் சீமா சுரக்ஷா பலாய பூஹஸ்தாந்தரணஸ்ய நிர்ணயஹ ஸ்வீகிருதஹ. கேந்திர பிரசாசனேன பஞ்சவிம்சத்யுத்தர த்விசஹஸ்ரதம வர்ஷஸ்ய விகசித பாரத ஆஜீவிகா பிரத்யாபூதி அபியான அதிநியமஹ விபிஜி ராம்ஜி இதி அதிசூசிதஹ. வைஷ்விக பிரதிகூல ஸ்திதி சத்யபி தேசஸ்ய அர்த்தவ்யவஸ்தா சுத்ரிடா வர்ததே சஹைவ அனுமீயதே யத் ஆகாமி வித்த வர்ஷே அர்த்தவ்யவஸ்தா ஷட் தசாம்ஷ ஷட் பிரதிஷதம் யாவத் வர்திஷ்யதே. அபிச்ச கிரீடா வார்த்தாசு இண்டியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் ஸ்பர்தா மாலிகாயாம் அத்ய சாயங்காலே தர்மஷாலாயாஹ ஹிமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் சங்க கிரீடாங்கணே பஞ்சாப் கிங்ஸ் அத ச தில்லி கேபிட்டல்ஸ் தலையோர் மத்தியே ஸ்பர்தா பவிஷ்யதி. अथ विस्तृतीकृताः वार्ताः. प्रधानमन्त्री नरेन्द्र मोदी अद्य गुजरात राज्यस्य सोमनाथ मन्दिरे सोमनाथ अमृत पर्व महोत्सवावसरे विशेष पूजाम् अकरोत्. मन्दिरस्य पुनरुद्धारस्य पञ्चसप्तति वर्षाणां पूर्णतामालक्ष्य एषा महापूजा आयोजिता. महापूजायाः अनन्तरं कुम्भाभिषेकः ध्वजारोहण समारोहश्चापि सम्पन्नः. அவசர அஸ்மின் பாஷமாணஹ பிரதானமந்திரி பிராவோசத் யத் சோமநாத் மந்திரம் தேசஸ்ய சாஸ்வத் ஆத்மனஹ திவ்யதாயாஹ சஹைவ அகாத ஸ்ரத்தாயாஹ பிரதீகம் வர்த்ததே. தேன ப்ரோதீரிதம் யத் சோமநாத் அம்ருத் பர்வ கேவலம் பூதகாலஸ்ய உத்சவஹ நாஸ்தி அபிது ஆகாமி சஹஸ்ர வர்ஷாணி யாவத் ராஷ்ட்ரஸ்ய க்ருதே பிரேரணா ஸ்தோத்ரஹ பவிஷ்யதி.
2: आजादी के समय सरदार साहब ने 500 से ज्यादा रियासतों को जोड़कर एक भारत का आधुनिक स्वरूप गढ़ा था, तो साथ ही सोमनाथ के पुनर्निर्माण से उन्होंने दुनिया को बताया था भारत केवल आजाद नहीं हुआ है, भारत अपने प्राचीन गौरव को पुनः हासिल करने के मार्ग पर भी अब आगे बढ़ चुका है.
1: राष्ट्रीय प्रौद्योगिक दिवसावसरे प्रधानमंत्री प्रोक्तवान यत् अद्यतन दिवसे एवं भारतस्य देशस्य आद्यत्वेन परमाणु त्रयाणां परीक्षणं जातम्. अनेन अस्माकं वैज्ञानिकाः विश्वस्य पुरतः भारतस्य सामर्थ्यं प्रदर्शितवन्तः.
2: दुनिया भर की शक्तियां भारत को दबोच

இன்றைய இளைய பாரதத்தில் மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் என் காவ்யா, வி சுந்தரபாண்டி, வி விஸ்வகேஷ்.

அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சுந்தரபாண்டி. நான் ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறேன். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு கொடைக்கானல். மலைகளால் மூடப்பட்ட மலைநாடு, மேகங்களால் மூடப்பட்ட சொர்க்கம், வானத்தின் வெள்ளை தாடியை தொட்டு கொண்டிருக்கும் மலை தந்தைகளின் மடியில் பிறந்த மூடுபனி தெய்வ குழந்தை. அவள் பெயர் கொடைக்கானல். மேகங்கள் தாய்ப்பால் சொரியும் காலை நேரங்களில் பசுமை பூமி தன் பிள்ளையை தாளாட்ட குளிர்காற்று விரல்களால் நெற்றி தடவி மனித மனக்காயங்களுக்கு மருந்தாகிறது. வளைந்து நெளியும் மலை சாலைகள், பாம்பின் பாட்டை பாடும் பாதைகள், அவற்றின் ஒவ்வொரு திருப்பத்திலும் இயற்கை ஒரு புதிய முகம் காட்டும் கன்னிகை. நிலவின் நெஞ்சில் பதித்த நீல பதக்கம், நட்சத்திரங்கள் இரவில் வந்து தங்கள் முகத்தை சீர் செய்யும் கண்ணாடி, மேகங்களின் மேடையில் மனிதன் நடக்கும் மேளம், ஒரு அடியில் பூமி, மற்றொரு அடியில் விண்மீன், காலத்தின் தோள்களில் நிற்கும் மூன்று மௌன முனிவர்கள், இடிமின்னல்களை தாங்கிய தத்துவம் போல அமைதியில் ஆழ்ந்த பெருமை, மலர்கள் தங்கள் மனதை எழுதும் நூலகம், வண்ணத்து பூச்சிகள் வாசிக்கும் பக்கங்கள், காற்றில் புரளும் கவிதைகள், பசுமை கடலின் கரை, பள்ளத்தாக்குகள் அலைகள் போல விருந்து மனிதன் சிறியவன் என்பதை நினைவூட்டும் தருணம். இங்கு சூரியன் உதிக்கையில் மலை சிகரங்கள் சிகப்பு குங்குமம் பூசிக்கொள்கின்றன. மலையில் மறையும் போது வானம் தங்கச்சீலை போர்த்தி கொள்கிறது. பழங்குடியினரின் காலடி சுவடுகளில் மண்ணின் மரபு இன்னும் சூடாக உள்ளது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை நகரத்தின் இரும்பு கூண்டுகளை மறக்க செய்கிறது. குளிர்காற்று மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் விரல், மூடு பனி மனக்கவலைகளை மறைக்கும் வெள்ளை துணி. கொடைக்கானல் என்பது ஒரு சுற்றுலா இடம் அல்ல, அது மனசுமைகளை இறக்கி வைக்கும் ஆலயம், உள்ளத்தில் ஒலி கேட்கும் அமைதி கோவில், மீண்டும் வர வேண்டும் என மனதில் விதை விதைக்கும் மலை தெய்வம், கனவுகளில் வந்து கண்களை தொட்டு செல்லும் பசுமை தேவதை. கொடைக்கானல் பற்றி கண்டோம், உதகையின் அழகை பற்றி காண்போமா? உதகை நீலமலை நெஞ்சில் உதித்த உதகை, நீலமலை நெஞ்சில் நிலவாய் விழித்த நகரம், மேகங்கள் முத்தமிடும் மலர்களின் மஞ்சம் உதகை, மூச்சு காற்றிலும் மஞ்சள் சூரியன் ஒளியிலும் மனம் பரப்பும் தேயிலை தோட்டங்கள், பசுமை போர்வை போர்த்திய பருவ குன்றுகள், காலை பனி கண்களில் கனவாய் மிதக்கும் தெருக்கள், பறவைகளின் இசையில் புன்னகைக்கும் வீடுகள், மரங்களின் நிழலில் மனசு ஓய்வெடுக்கும் தருணங்கள், ஒவ்வொரு மலரும் ஒரு கவிதை, ஒவ்வொரு இலைக்கும் ஓர் இசை, ஒவ்வொரு மேகமும் ஒரு வாக்கியம், உதகை முழுக்க ஒரு புத்தகம், உதகை மண்ணின் நெற்றி மீது பனித்துளியாய் விழுந்த சொர்க்க எழுத்து. உதகை என்று வரைபடத்தில் எழுதினாலும் இதயத்தில் அது அமைதி என்றே அத்தியாயம். தேயிலை இலைகள் தங்கள் நரம்புகளில் ஓடும் பசுமை இரத்தத்தை காற்றுக்கு கொடுத்து கிசுகிசுக்கின்றன. வாழ்க்கை மெதுவாக சுவை பெறும் என்று மலை சரிவின் தோள்களில் சாய்ந்திருக்கும் சூரியன் செம்பட்டு சாயம் பூசி வானத்தை மணமகளாக்கும் மாலை, அந்த நேரத்தில் மேகங்கள் கூட மங்கள சாஸ்திரம் பாடும். ஏரிக்கரையில் மிதக்கும் நிழல்கள் நீரின் மேல் மட்டுமல்ல, மனதின் அடித்தளத்திலும் மிதக்கின்றன. ஒரு பழைய பாட்டு திடீரென உள்ளத்தில் எழும்புகிறது. அது ரேடியோவில் ஒலிப்பது அல்ல, நினைவின் நரம்புகளில் ஒலிப்பது. காற்றோடு பேசும் மரங்கள் இலைகளை தட்டி

சப்தம் செய்கின்றன. அந்த சப்தம் காற்றோடு சொல்லும் சங்கீதம். பயணிகளின் காலடிகள் மண்ணில் பதிக்கும் தடங்கள். பழைய கதைகளின் சுருக்கெழுத்து போல ஒவ்வொரு தடமும் ஒரு வாழ்க்கை வரலாறு. மலைகளின் மார்பில் வளைந்து செல்லும் வெள்ளிப்பாம்பு, அதன் மென்மையான விசில் இதயத்தின் கதவை குத்தும் சாவி. சிறு வளைவுகளில் மறையும் பெட்டிகள் கண்களில் மறைந்தாலும் நினைவுகளில் நிற்கின்றன. அந்த பாதைகள் வழியல்ல, வாழ்க்கையின் விளைவுகள். பூக்களின் வண்ணங்கள் விழிகளில் விழுந்து உள்ளம் வரை ஊறுகின்றன. சிவப்பு காதலின் குரல், மஞ்சள் மகிழ்ச்சியின் சிரிப்பு, நீலம் வானத்தின் வாக்குறுதி. பனிபடரும் புல்வெளியில் கால்கள் பதிக்கும் ஒவ்வொரு அடியும் கவிதை எழுதும் எழுத்து. அங்கு மண் கவிஞனாகி விடுகிறது. அவசரம் மறக்கும் பாடம் இங்கு முதல் பாடமாக கற்பிக்கப்படுகிறது. கடிகாரம் கூட மலைக்காட்டில் தன் சத்தத்தை மறக்கிறது. உதகை அமைதி கற்றுத்தரும் ஆசான், பசுமை தழுவும் தாய், குளிரில் கூட உள்ளம் வெப்பமடைய செய்யும் தோழி. இங்கு இரவு வந்தால் நட்சத்திரங்கள் மலை மீது இறங்கி வீடு தேடும் பிள்ளைகள் போல ஒளி கொளுத்துகின்றன. காலை வந்தால் சூரியன் மூடு பணியை மெதுவாக திறந்து புதிய நாளை புத்தகத்தின் முதல் பக்கம் போல் திறக்கின்றான். உலகம் ஓடும் வேகத்தை ஒரு நொடி நிறுத்தி உன்னை பார்க்க சொல்லும் புனித இடம். மண்ணின் மேல் பனி, பனியின் மேல் காலை, காலையின் மேல் சூரியன், சூரியனின் மேல் வானம், அனைத்திற்கும் மேல் மன அமைதி. உதகை, நீ மலை நகரம் அல்ல, மனதில் மலரும் நிலையான வசந்தம். கொடைக்கானல் உதகை என்று சில பயணங்கள் மேற்கொண்டோம் இயற்கையோடு இணைந்து. அடுத்த தலைப்பு, வாழ்க்கை என்றொரு பயணம். காலை பொழுதில் கதிரவன் எழுவது போல ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கை தருகிறது. இருளில் தொலைந்தவருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் என்று நம்பிக்கை இயற்கையின் பாடம். சிறுவயதில் தெருவிளக்கின் கீழ் விளையாடிய நாட்கள், மலையில் நனைந்து காகித கப்பல் ஓட்டிய நினைவுகள், இவை இன்றும் மனதை வருடி செல்லும் இளம்கால முத்தங்கள். அம்மா சமைத்த சாப்பாட்டில் அன்பின் ருசி இருந்தது. அப்பா வாங்கி தந்த புத்தகத்தில் ஞானத்தின் வாசம் இருந்தது. அண்ணன் தோளில் ஏறி பார்க்கும் உலகம் வேறு மாதிரி தெரிந்தது. தங்கையின் கேள்விக்கு பதில் சொல்ல முயலும் போது நாமும் வளர்ந்தோம். இளமை என்பது கனவுகளின் காவியம். சில கனவுகள் நினைவானது, சில கனவுகள் நினைவுகளாக மட்டும் நிற்கின்றது. ஆனால் ஒவ்வொரு கனவும் நமக்குள் ஒரு பாதையை உருவாக்கி சென்றது. கல்லூரி வாசலில் நண்பர்களுடன் சேர்ந்து சிரித்த நேரங்கள், தேர்வு முடிந்ததும் கடற்கரையில் அமர்ந்து பேசிய தத்துவங்கள். இன்று நினைத்தாலும் இதயம் லேசாகும். காதல் முதல் முதலில் பார்வையில் தொடங்கும், பின்னர் வார்த்தைகளில் வளரும், இறுதியில் இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றாக இணையும் ஒரு புனித தருணம். அது கிடைத்தவர்கள் பாக்கியசாலிகள். திருமணம் என்பது இரண்டு மலர்கள் சேர்ந்து ஒரு தோட்டமாவது, இரண்டு நதிகள் சேர்ந்து ஒரு கடலாவது, இரண்டு உயிர்கள் சேர்ந்து ஒரு வாழ்க்கையாவது. பிள்ளைகள் பிறக்கும் போது உலகமே புதிதாக தெரியும். அவர்களின் முதல் சிரிப்பில் சொர்க்கம் தெரியும். அவர்களின் முதல் அழுகையில் தாயின் இதயம் உருகும். வேலை, பணி, பொறுப்பு, இவை வாழ்க்கையின் பகுதி. ஆனால் வாழ்க்கை முழுவதும் அல்ல. வேலையில் வெற்றி கிடைக்கும் போது மகிழ்ச்சி வரும், தோல்வி கிடைக்கும் போது பாடம் கிடைக்கும். நண்பர்கள் சிலர் வாழ்க்கையில் வந்து செல்வார்கள், சிலர் என்றென்றும் இதயத்தில் தங்கிவிடுவார்கள். தூரத்தில் இருந்தாலும் நெருக்கமாக உணர்வார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீண்டும் இணைவார்கள். பணம் வரும்போது ஆடம்பரம் வரும். ஆனால் பணம் போகும்போது உண்மை மனிதர்கள் மட்டுமே நிற்பார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொள், அவர்களுக்காக நேரம் செலவிடு. வயது முதிரும் போது உடல் தளரும், ஆனால் மனம் தளரக்கூடாது. நினைவுகள் குவியும், பேத்தி பேரன்கள் சிரிப்பில் மீண்டும் இளமை திரும்பும். நோய் வரும்போது உடல் சோரும், ஆனால் மன உறுதி மருந்தை விட மேலானது. புன்னகையுடன் போராடு, வாழ்க்கை உன்னை வெல்லும். இறுதி நாட்களில் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது மரங்கள், பறவைகள், வானம் எல்லாம் அழகாக தெரியும். ஓடிய வாழ்க்கையில் இந்த அழகை ரசிக்க நேரமில்லையே என்று தோன்றும். அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் அவர்களின் மதிப்பு புரியும். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மனதில் ஒலிக்கும். இன்று நாம் அவர்களாக மாறி நிற்கிறோம் என்று புரியும். இறுதியாக ஒரு நாள் நாமும் மண்ணில் மடிவோம். நம் பெயர் மறக்கப்படும், நம் உடல் மறையும். ஆனால் நாம் செய்த நன்மைகள், நாம் விதைத்த அன்பு, நாம் உருவாக்கிய மனிதர்கள் என்றும் வாழ்வார்கள். வாழ்க்கை என்பது ஒரு நூல் போல, பிறப்பு என்னும் முதல் வரியில் தொடங்கி இறப்பு என்னும் இறுதி வரியில் முடிகிறது. இடையில் உள்ள பக்கங்கள் நாம் எழுத வேண்டிய கதை. அதை அழகாக எழுது. பிழையாக இருந்தாலும் அதுவே உன் கதை. அன்பை பகிர்ந்து கொள், வெறுப்பை மறந்துவிடு. புன்னகையை வாரி வழங்கு, கண்ணீரை துடைத்து விடு. ஒருவருக்காவது நீ வெளிச்சமாக இரு, அது போதும். இயற்கையை நேசி, மரங்களை வளர்த்திடு, நதிகளை காப்பாற்று, பறவைகளுக்காக உன் வீட்டின் முன் தண்ணீர் வைத்திடு. இந்த பூமி நம் குழந்தைகளின் எதிர்காலம். கடவுள் நம்பிக்கை இருந்தால் அது உனக்கு பலம், இல்லை என்றாலும் மனிதநேயத்துடன் இரு, அதுவே உண்மையான மதம்.

0: ஆகட்டும், பணம் முக்கியம்தான். ஆனால் பணத்தை விட மன அமைதி முக்கியம். ஓடி பிடித்து அழுத்து போனால் ஒரு நாள் ஓய்வாக இரு. உன் மனதுடன் பேசு, அது உனக்கு பதில் சொல்லும். கோபம் வரும்போது சற்று நிறுத்து. கோபத்தில் பேசும் வார்த்தை பின்னால் நெருப்பாக மாறும். சாந்தமாக இரு, புன்னகையுடன் பதில் சொல். அது உன்னை பெரியவனாக்கும். பொறாமை வேண்டாம். பிறர் வெற்றியை கண்டு மகிழ்வதில் ஒரு தவறும் இல்லை. அவர்கள் மாதிரி நாமும் ஆக முடியும் என்ற நம்பிக்கை நம்முள் இருக்கட்டும். வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரும், இரக்கங்கள் வரும். ஆனால் ஒவ்வொரு இரக்கமும் அடுத்த ஏற்றத்திற்கான தயாரிப்பு தான். நம்பிக்கையை விடாதே, உழைப்பை கைவிடாதே. இளைஞர்களே, உங்கள் கனவுகளை கட்டுப்படுத்தாதீர்கள், உங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்தாதீர்கள். இந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் மாற்றத்தின் விதைகள். பெண்களே, உங்கள் வலிமையை உணருங்கள், உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். உங்களால் முடியாதது எதுவும் இல்லை, நீங்கள் சக்தியின் வடிவம். ஆண்களே, உங்கள் மனதை திறங்கள், உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். அழுகையும் பலவீனம் இல்லை, அது மனிதத்தின் அடையாளம். வாழ்க்கை ஒரு பயணம், அதில் சில பாடங்கள் நமக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காது. ஆனால் ஒவ்வொரு பாடமும் நம்மை உருவாக்குகிறது, நம்மை வளர்க்கிறது. இன்று நான் சொன்ன இந்த வரிகள் உங்கள் மனதில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கினால் என் வாழ்க்கை பொருளுள்ளதாகும். புன்னகையுடன் வாழ்க, மனிதம் வளரட்டும், இந்த உலகம் அழகாக இனமாகட்டும். நன்றி, வணக்கம்.
1: நான் காவ்யா, அல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, முதலாம் ஆண்டு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கவிதையின் தலைப்பு நண்பன். சிரிப்பை பகிர்ந்தால் நட்பு, கண்ணீரை பகிர்ந்தால் உண்மையான நட்பு. உதிரம் கொஞ்ச உறவுகள் இருந்தாலும் உயிரை உருகி தருவதற்கு நண்பன் வேணும். நட்பை துலாத்தட்டில் வைத்தால் அந்த பக்கம் சரி எடைக்கு நம்பிக்கையை தவிர வேறென்ன வைக்க முடியும்? காதலியிடம் பேசும்போது ஏற்படும் தடுமாற்றம் நல்ல வேலை தோழியிடம் வந்தால் தேவையில்லை. தேர்ந்தெடுத்த சொந்தங்கள் இருக்கையில் தேடி வந்த சொந்தம் நண்பர்கள். மனம் விட்டு பேச கிடைத்த ஒரு தாய்மடி நட்பு. மலரின் வாசம் நுகராத வண்டுகள் இருக்கலாம், நட்பை தழுவாத உயிர்கள் இருக்காது. கலைந்து போக கனவில்லை, சொல்லி பிரிந்து போக காதலில்லை. அப்படியே ஆழ்மனதில் வடிந்து கிடக்கும் பல கால படிமம் இது. இசையை இனிக்க வைக்கும், வரிகளை ரசிக்க வைக்கும், தனிமையின் சிறைப்பூட்டை சிறகு கொண்டு திறக்க வைக்கும் நட்பு. தடமாறும் போது தாங்கி பிடிப்பான், தடமாறும் போது தட்டி கேட்பான். வாழ்க்கை நதியின் படகு துடுப்புகள் நண்பர்கள். தூரத்தில் இருந்தாலும் துரத்தி கொண்டே இருக்கும், நட்பு பிரிந்தாலும் இனிக்கும், கண்ணீரையே தரும். எதிர்பார்த்து காத்து நிற்கும் எங்கேயும், ஆனால் எதையும் எதிர்பார்க்காது. சிரிப்பை பகிர்ந்தவன் நண்பன், கண்ணீரை மறைத்தவன் நண்பன். வாழ்க்கை கனத்த வேலையிலும் தோள் கொடுத்த உறவு நண்பன். சொல்லாமல் புரிந்தவன் எண்ணிழல். சிரிப்பை பகிர்ந்தால் நட்பு, கண்ணீரை பகிர்ந்தால் உண்மையான நட்பு. உதிரம் கொஞ்ச உறவுகள் இருந்தாலும் உயிரை உருகி தருவதற்கு நண்பன் வேணும். ஒரு நண்பன் இருந்தால் 1000 சேனைகள் கொண்ட தைரியம் வரும். நட்புக்கு அள்ளி கொடுக்க சுயநலம் கலைந்து அன்பை மட்டும் அள்ளி வீசு. நீ விழுந்தப்போ எழுந்திடு சொல்லாமல் அருகில் நின்று அறிவுரைப்பவனே நல்ல நண்பன். பல முகங்கள் வந்து போகும் வாழ்க்கையில். பெயர் வைக்க முடியாத ஒரு இடத்தை நீ மெதுவாக நிரப்பினாய். உறவுகள் என்ற பெயர் இல்லாத போதும் என் வாழ்க்கையில் உண்மையான பக்கங்களில் உன் இடம் தானாகவே வந்தது. நன்றி சொல்ல நினைக்கும் போதெல்லாம் வார்த்தைகள் தோழி அடைகின்றன. ஏனெனில் நீ என் கதையில் ஒரு வரி அல்ல, ஒரு முழு பகுதி. அடுத்த கவிதையின் தலைப்பு புத்தகம். அமைதியாக தூங்கும் புத்தகத்தின் உள்ளே எத்தனை நட்சத்திரங்கள் தாங்கி இருக்கின்றது. ஒரு பக்கம் திறந்தால் ஒரு கடல் திறக்கிறது. ஒரு வரி படித்தால் எத்தனை அலைகள் விழிக்கின்றன. கையில் பிடித்த நெருப்பின் விளக்கு இருளில் வழிகாட்டும் என்றென்றும் மின்மினிகள். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எல்லை தானும் பயணம். ஆனால் பயணச்சீட்டு வேண்டாம், புத்தகத்தின் வாசலே தொடர்ந்தால் போதும். எல்லோரும் என்னை கைவிட்டனர், என் புத்தகம் நான் மண்ணுக்கு செல்லும் முன் வரை என்னுடன் இருந்தன. நான் புத்தகத்தை திறந்தேன், என் வாழ்க்கையில் ஒளி விளக்கை திறந்தது. புத்தகம் ஒரு கண்ணாடி, நம்மை நாமே பார்க்க செய்கிற ஊமை நண்பன் நான். புத்தகம் எழுதப்பட்டது உன்னால் அல்ல, உன்னால் அனுபவிக்கப்பட்டதால் இந்த புத்தகம் வாசிக்க எழுதப்படவில்லை, உன்னை சாதிக்க எழுதப்பட்டது. புத்தகம் கதைகள் அல்ல, உன் வாழ்க்கையில் நடந்த மௌனங்களே ஆகும். புத்தகம் என்னும் வானத்தை விரித்து அளவில்லா நட்சத்திரங்களை வாசித்துப்பார். நீ யார் என்று நீ உன்னையே அறிவாய். இந்த புத்தகம் எழுதுவதற்கு உருவானது இல்லை, வாசிக்கிற உன்னை சற்றே மாற்றுவதற்காக. உன் வாழ்வில் நீ மாறுவாய். நீ புத்தகத்தை மூடலாம், ஆனால் இந்த வரிகள் உன்னுள் தொடரும்.
2: என் பெயர் பா விஸ்வகேஷ். ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன். காணொளி கூட பார்க்க இல்லாத இத்தகைய காலத்தில் வானொலியின் சிறப்பை உணர்ந்திருக்கும் மரபு மாறாத அகில இந்திய வானொலி மக்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். ஒரு மனிதன்

பேசும் வார்த்தைகள் அவன் மனதின் பிரதிபலிப்பு. ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகள் அவன் மனதின் பிரதிபலிப்பு. ஆனால் சில வார்த்தைகள் ஒரு சமுதாயத்தை மாற்றும் சக்தி உடையவை. அத்தகைய ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி ஒரு கவிதை நயங்களோடு உங்களிடம். சரி, அப்படி சிறப்புற கூற இருக்கும் தலைப்பை ஒரு புதிர் விளையாட்டு விளையாடி தொடங்கி வைப்போமா? அறிவை விதைக்கும் விதை அது, அறத்தை வளர்க்கும் மரம் அது, எண்ணங்களை உயர்த்தும் ஏணியது, எதிர்காலம் செதுக்கும் செம்மலது. மீண்டும் ஒரு முறை, அறிவை விதைக்கும் விதை அது, அறத்தை வளர்க்கும் மரம் அது, எண்ணங்களை உயர்த்தும் ஏணியது, எதிர்காலம் செதுக்கும் செம்மலது. அதுவே புத்தகம். புத்தகம் என்பது பூமியின் மூச்சு. பக்கங்கள் என்பது பருவமழை துளிகள். ஒரு வரி வாசித்தால் புதிய உலகம் திறக்கும். ஒரு சொல் புரிந்தால் மனிதம் பிறக்கும். நூல்கள் இல்லாத வீடு நிழல் இல்லாத மரம். நூல்கள் இல்லாத வீடு நிழல் இல்லாத மரம். அறிவு இல்லாத மனம் ஒளி இல்லாத வானம். புத்தகம் என்பது பூமியின் இரகசிய பெட்டியோ? திறந்தால் உள்ளே காண்பது எண்ணங்களின் பொக்கிஷமோ? மௌனமாக கிடந்தாலும் மனங்களை எழுப்பும், பேசாமல் இருந்தாலும் பாதையை காட்டும். ஒரு எழுத்து விழுந்தால் இருள் உடைந்துவிடும். ஒரு எழுத்து விழுந்தால் இருளுடைந்துவிடும். ஒரு கருத்து பிறந்தால் வாழ்வையே மாற்றிவிடும். படிக்கும் கண்கள் பறவையாகும், புரியும் உள்ளம் பரந்தவானாகும். நூலகம் என்பது நாட்களின் நிதியகம். அறிவாளிகள் என்பது அதன் நிழலில் வளர்ந்த மரங்கள். புத்தகங்களே அறிவுக்கு வழிகாட்டி. அறிவு என்பது பூட்டப்பட்டிருக்கும் ஒரு அறை. அதை புத்தகம் என்னும் சாவியை கொண்டு திறக்க வேண்டும். அறிவு என்பது ஆழ்கடலின் மௌனம். அறிவு என்பது ஆழ்கடலின் மௌனம். கற்றல் என்பது அதில் மூழ்கியிருக்கும் ஆமை. அறிவு என்பது வானத்தின் விரிந்த கரங்கள். ஏடுகள் என்பது அதை தொடும் சிறகுகள். இச்சமயத்தில் எனக்கு என் தந்தை உரைத்த செய்தி ஒன்று ஞாபகத்தில் மிக அழகாக கூறினார். அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அறிவு என்பது விதையில் உறங்கும் மரம். பயிற்சி என்பது அதை நினைக்கும் மழை. மீண்டும் ஒரு முறை, அறிவு என்பது விதையில் உறங்கும் மரம். பயிற்சி என்பது அதை நினைக்கும் மழை. நாம் பயிற்சியை மேற்கொண்டால் வெற்றி வரும் பின்னால், அந்த மரம் போன்று முன்னால். அத்தகைய சிறப்புறு செய்தியை என் தந்தை எனக் கூறியது மிக்க மகிழ்ச்சி. கல்லில் செதுக்கினாலும் காலம் அழிக்கும், மனதில் பதித்தாலோ மரணமும் மிஞ்சாது. மேலும் ஒரு நூல் வாசித்தால் ஒரு யுகம் கடக்கலாம், ஒரு கருத்து புரிந்தால் ஒரு கோடி உயிர் காக்கலாம். அடடா, என்ன ஒரு வரிகள்! நூல்கள் மனிதனை விழிப்புணர்வு அடையச் செய்யும் என்றும், கல்வியும் வாசிப்பும் தான் சுதந்திரத்தின் அடிப்படை என்றும் நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வலியுறுத்தினாரே, அது மிகவும் உண்மைதான். கல்வி ஒரு கருவி, அறிவு அதன் கைவண்ணம். சிந்தனை ஒரு சிற்பி, வாழ்க்கை அதன் சிலை. தெரிந்தவன் பயணி, தெரியாதவன் குருடன். அறிந்தவன் வழிகாட்டி, அனுபவித்தவன் ஞானி. ஒரு வினா எழுப்பினால் ஆயிரம் கதவுகள் திறக்கும். ஒரு வினா எழுப்பினால் ஆயிரம் கதவுகள் திறக்கும். ஒரு ஐயம் விதைத்தால் அண்டங்கள் விரியும். ஒரு ஐயம் விதைத்தால் அண்டங்கள் விரியும். பிழை ஒப்புக்கொண்டால் புதிய பாதை பிறக்கும். அறியாமை ஒப்புக்கொண்டால் அறிவின் வாசல் திறக்கும். நம் பெரியோர்கள் கூறுவார்கள், கற்றது கைமண் அளவு, கற்காதது பூமி அளவு, அறிந்தது ஒரு துளி, அறியாதது ஆழ்கடல். இதை உணர்ந்தவனே உண்மையில் கற்றவன், இதை மறந்தவனே இறுதி வரை மடையன். அறிவை மேம்படுத்த முதலில் வினா எழுப்பு, பின்பு விடை தேடு. தேடியதை சந்தேகி, சந்தேகித்ததை உண்மையாக்கு. அறிவை தேடி அலைவாய், அதுவும் உன்னை தேடி வரும். ஞானத்தை ஞாடி நடப்பாய், அதுவும் உன் பின்னே வரும். ஏனெனில் அறிவு மட்டுமே அழிவற்ற செல்வம். அது கொடுக்க கொடுக்க குறையாது, பகிர பகிர பெருகும். அதுவே இந்த பிறவியின் பயணம். அதுவே அடுத்த பிறவியின் வித்து. காலம் ஒரு ஆசிரியன், அனுபவம் அதன் பாடம். பிழை ஒரு பயிற்சி, பொறுமை அதன் பலன். சிந்தனை ஒரு தீப்பொறி, செயல் அதன் சுடர். உறுதி ஒரு காற்று, உயர்வு அதன் ஜிவ்வாலை. வாசிக்காத உள்ளம் வெற்றிடக் கிணறு. ஆராயாத அறிவு அடைக்கப்பட்ட சாளரம். ஒரு சந்தேகம் எழுந்தால் சுவர் உடையும். ஒரு உண்மை பிறந்தால் சமயம் கூட மாறும். ஒரு சந்தேகம் எழுந்தால் சுவர் உடையும். ஒரு உண்மை பிறந்தால் சமயம் கூட மாறும். அறிவு என்பது அளவில்லா வானம். அதில் பறப்பவன் அச்சமறியான், கற்றவன் தாழ்மையான், கல்லாதவன் திமிரானவன், ஞானி அமைதியானவன். அறியாமை சத்தமானது. நூல் ஒரு வரைபடம், வாழ்க்கைக்கு ஒரு பயணம். அறிவு ஒரு திசை காட்டி, ஞானம் அதன் இலக்கு. நினைத்ததை எழுதுவாய், எழுதியதை ஆய்வு செய், ஆய்ந்ததை அனுபவி, அனுபவித்ததை பகிர். உலகம் ஒரு பெரிய புத்தகம். உலகம் ஒரு பெரிய புத்தகம். உணர்வுதான் அதை எழுத்தகம். உணர்வுதான் அதன் எழுத்தகம். பார்வை மட்டுமே போதாது, பகுத்தறிவும் மனிதனுடனே வேண்டும். அனுபவமே அதன் அத்தியாயம், உணர்வுகளே அதன் வரிகள். வாசிக்க தெரிந்தால் போதும், வாழ்க்கையே ஒரு காவியம். வெறும் கண்களால் காண்பதெல்லாம்

தோற்றமே ஆகும். உணரும் கண்கள் திறந்தால்தான் உண்மையின் பொருள் விளங்கும். வெறும் கண்கள் எல்லாம் காண்பதெல்லாம் வெறும் தோற்றமே ஆகும். உணரும் கண்கள் திறந்தால்தான் உண்மையின் பொருள் விளங்கும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம். அவனவன் அனுபவம் அதன் பக்கம். பக்கங்களை புரட்டி பார்க்க புரிதலே வேண்டும். அப்படி நமக்கு அறிவையும் கல்வியையும் கொடுக்கும் புத்தகம் நம் தாய்மொழியாம் தமிழில் இருந்தால்தான் எவ்வளவு சிறப்பாக உடையதாக விளங்கும். அப்படி தமிழில் என்ன இருக்கிறது என்று காண்போம். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தின் சுவாசம். தமிழ் என்பது வெறும் பாடம் அல்ல, அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. தமிழ் என்பது நெஞ்சின் நேசம், நெடுங்கடல் கடந்த வீரத்தின் வாசம். குமரிகண்டத்தில் கிளர்ந்தெழுந்த குருதியின் கொதிப்பு இது. கபாடபுரத்தில் கண்ணன் நெறிந்த காலத்தின் வெளிப்பாடு இது. அகநானூற்றில் அகம் கலந்து புறநானூற்றில் புடம் சுடர்ந்து ஐங்குறு நூற்றில் ஐந்தினை கூறி கலித்தொகையில் களவும் கற்பும் சேர்த்து பதிற்றுப்பத்தில் பத்து பத்து பாடி பரிபாடலில் பன்னோடு இசைத்து எட்டுத்தொகையும் பத்து பாட்டும் ஏடுகளில் ஏற்றிய நம் முன்னோர். சிலப்பதிகாரம் சிறந்த காப்பியம், கண்ணகியின் கற்புக்கு காவியம், மணிமேகலை மதுரை பேசும், மாதவியின் மகளின் தியாகம், சீவக சிந்தாமணி சிந்தை மகிழ்விக்கும், சீவகனின் வீர விளையாட்டு, வளையாபதியும் குண்டலகேசியும் வழக்காடும் மொழியின் வளர்ப்பு, பெருங்கதையின் உதயன் வரலாறும், சூளாமணியின் சுடர்மிகு கதைகளும், கம்மன் வளர்த்த கோசலையின் கண்ணீரும், ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணியும், ஒட்டக்குத்தார் ஒப்பனை செய்த உலாவும் உமையும் காண்க. தமிழ் என்ற உணர்வு ஒன்றாய் தன்னை வெளிப்படுத்திய தருணங்கள். வீரமா முனிவர் வந்து இறங்கி தமிழுக்கு அகராதி சமைத்தார். இதோ இன்று நாம் இருக்கிறோம் தமிழ் மண்ணில் தமிழராய். ஆனால் எத்தனை பேர் பேசுகிறோம் தமிழை நாம் அன்றாட வாழ்வில்? எத்தனை பேர் எழுதுகிறோம் தமிழில் நாம் எண்ணங்களை? எத்தனை பேர் படிக்கிறோம் தமிழ் நூல்களை? என்று வீட்டில் பேசும் மொழி ஆங்கிலம், பள்ளியில் கற்கும் மொழி ஆங்கிலம், அலுவலகத்தில் ஆட்சி ஆங்கிலம், அடையாளம் மட்டும் தமிழ் என்போம். தாய்மொழியில் தான் சிந்திக்க வேண்டும். சிந்தனையில் தான் விந்தை மலரும், விந்தையில் தான் விஞ்ஞானம் தோன்றும், விஞ்ஞானத்தில் தான் வெற்றி கிடைக்கும். வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு கடக்கும் வலிமை மிகுந்த மொழி தமிழ். வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு கடக்கும் வலிமை மிகுந்த மொழி தமிழ். பார்ப்பான் என்றாலும் பக்தனாக்கும், ஏழை என்றாலும் ஞானியாக்கும், ஐயம் தீர்க்கும் அறிவு தமிழ். எழுத்தில் நமக்கு எதிரி இல்லை, சொல்லில் நமக்கு சோர்வு இல்லை, பொருளில் நமக்கு புதுமை உண்டு, யாப்பில் நமக்கு இனிமை உண்டு. எழுத்தில் நமக்கு எதிரி இல்லை, சொல்லில் நமக்கு சோர்வு இல்லை, பொருளில் நமக்கு புதுமை உண்டு, யாப்பில் நமக்கு இனிமை உண்டு. வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்றும் இணைந்த மொழி தமிழ். உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உருவான உயிர்மை எழுத்துக்கள் ஒன்று முதல் முன்னூறு வரை உணர்த்தும் முத்தி உண்டு. அக்தி என்ற சாரியை வைத்து அழகாய் மொழியை நீட்டும் வித்தை நம் தாய்மொழி தமிழ். தனித்தமிழ் என்று ஒரு மொழி உண்டு. திசை சொல் என்று பல மொழி உண்டு. வடச்சொல் வந்தாலும் வரவேற்கும் வல்லமை தமிழுக்குண்டு. அழகிய வரிகள். ஆங்கிலம் வந்ததோ ஆதிக்கத்திற்காக, தமிழ் வளர்த்ததோ வாழ்விற்காக, தமிழ் வாழ்வதோ விடிவுக்காக. மூத்த மொழி என்று முழங்கிடுவோம், முன்னோர் செல்வம் என்று போற்றிடுவோம், வருங்கால சந்ததிக்கு வழங்கிடுவோம், வாழ்க தமிழ் என்று மகிழ்ந்திடுவோம். இந்த பூமியில் எத்தனையோ மொழிகள் தோன்றி மறைந்து போயின, இன்னும் எத்தனையோ மொழிகள் இன்று அழிவின் விளிம்பில் நிற்கின்றன. ஆனால் தமிழ் மட்டும் ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்தும் ஐந்து கண்டங்களிலும் பறந்தும் இளைஞர்களின் நாவிலும் இசையிலும் இன்னும் உயிர்ப்புடன் திகழ்கிறது. அதுவே தமிழ் மொழியின் சிறப்பு. எனவேதான் சொல்கிறேன், தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தின் இதய துடிப்பு. தமிழ் என்பது வெறும் எழுத்தல்ல, அது ஒரு உலகின் உயிரோட்டம். தமிழ் என்பது வெறும் பாடம் அல்ல, அது ஒரு நாகரத்தின் நாதம். தமிழ் என்பது வெறும் மரபல்ல, அது ஒரு எதிர்காலத்தின் ஈர்ப்பு. தமிழ் என்பது வெறும் ஒளி அல்ல, அது தாயின் தாளாட்டு. தமிழ் என்பது வெறும் இலக்கியம் அல்ல, அது சங்ககால செம்மையின் காட்சி. தமிழ் என்பது வெறும் வரலாறல்ல, அது வீரத்தின் விழிப்புணர்வு. தமிழ் என்பது வெறும் கல்வி அல்ல, அது கண்ணியத்தின் காவலன். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது மனதின் முகவரி. தமிழ் என்பது மண்ணின் மனமும் மக்களின் உயிரும் மரபின் மெருகும் மறுமையின் நம்பிக்கையும். தமிழ் வாழும் வரை நாம் வாழ்கிறோம். தமிழ் வாழும் வரை தமிழ் உயர்கிறது. தமிழ் என்றும் வாழும். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி, ராணி மேரி கல்லூரியில் இயற்பியல் துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு தலைப்பான பெண்கள் தலைமையின் சக்தி பற்றி பேச இருக்கிறோம். இன்றைய நவீன உலகில் சமூக வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் மனிதநேயம் பேசப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் பெண்களின் தலைமையாற்றல் என்பது நம் காலத்தின் மிக முக்கியமான மாற்று சக்தியாக மின்னுகிறது. குடும்பத்தில் அமைதியை உருவாக்கும் பெண், சமூகத்தில் பொறுப்பேற்று செயல்படும் பெண், தொழிற்சாலைகளில் திறமையால் முன்னேறும் பெண், இவர்கள் அனைவரும் ஒரே செய்தியை சொல்கின்றனர். பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் படும்போது அவர்கள் ஒளிர்வதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தையே புதிய உயரத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஒரு சமுதாயத்தின் உண்மையான உயர்வை தேர்ந்து கூற வேண்டுமாயின் அதன் வளம், செல்வம், அறிவு அல்லது ஆட்சி கூட்டமைப்பு மட்டுமே போதாது. அந்த சமூகத்தில் பெண்கள் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதே அதன் உண்மையான மாபெருமையை சாட்சி படைக்கும். நூற்றாண்டுகளாக அமைதியாக தன்னுடைய திறனை வளர்த்து கொண்டிருந்த பெண்ணியம் இன்று உலகின் ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய ஒளியை பரப்புகின்றது. பெண் என்பது வெறும் உடலோ உருவோ குடும்ப பொறுப்போ அல்ல. அவர் ஒரு சிந்தனையின் ஆதாரம், உணர்ச்சியின் ஆதரவு கரை, சமூக மாற்றத்தின் பொறியாளர், குடும்பம் முதல் உலகம் வரை இணைக்கும் உயிர்ப்புலம். இத்தகைய பெண் தலைமை ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பதை உணர நாம் முதலில் பெண்களின் இயற்கையான வலிமைகளை சிந்திக்க வேண்டும். பெண் பிறக்கும் தருணத்தில் இருந்தே உடன் பிறந்தவர்களை அணைத்து காப்பதையும், உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதையும், உறவுகளை பேணுவதையும், பல்வேறு நிலைகளில் தன்னை மாற்றிக் கொள்வதையும் இயற்கையாகவே கற்றுக்கொள்கிறாள். அவளுக்கு இருக்கும் ஆழமான பொறுப்பு, உணர்வு அமைதியான பொறுமை, நடுநிலை புரிதல், சிக்கல்களை எளிமையாக்கும் திறன், கண்ணியமான முடிவெடுக்கும் திறன், இவையே அவளை கண்ணியமாக கருதப்பட்டவராக இருந்து தலைவராக உயர்த்துகின்றன. இந்நாளைய தலைமுறை மாற்றத்தின் அலை வேகமாக நகர்கிறது. தொழில்நுட்பம், கல்வி, அறிவியல், நிர்வாகம், வணிகம், பாதுகாப்பு, விளையாட்டு, கலாச்சாரம், எந்த துறையையும் பெயர் சொல்லுங்கள், அங்கெல்லாம் பெண்களின் வலிமை தெளிவாக தெரிகிறது. இச்சமூகத்தில் பெண்கள் முன்னேறுவது என்பது ஒருவருடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, அது ஒரு நாட்டின் எழுச்சி, ஒரு தலைமையின் விழிப்பு, ஒரு சமூகத்தின் மறுபிறப்பு. பெண்கள் தலைமையாற்றும் போது தீர்மானங்களில் மனிதநேயம் பெருகுகிறது. ஆட்சியில் அவர்களின் பார்வை எப்போதும் பரந்ததும் சமநிலையுடனும் நெஞ்சால் செயலாற்றும் கண்ணியத்துடனும் இருக்கும். அவர்கள் சவால்களை கண்டு பின்வாங்குவதில்லை, மாறாக அந்த சவால்களை அமைதியான சிந்தனையாலும் தாராளமான கருணையாலும் மாற்றி அமைக்கிறார்கள். அதனால்தான் உலகம் இன்றும் பெண்களின் தலைமையை எதிர்பார்க்கிறது. உலக நாடுகள், மிகப்பெரிய நிறுவனங்களும் அரசியல் அமைப்புகளும் கூட பெண்கள் நிர்வகிக்கும் போது அவர்கள் கொண்டு வரும் சீர்மை, நேர்மை, கருணை, துல்லியம் ஆகியவை தனித்தன்மையை உருவாக்குகின்றன. பெண்கள் உடல் வலிமையால் மட்டுமல்ல, மன வலிமையால் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். அவளின் உள்புற சக்தி அலைப்பாயும் கடலை போன்றது. ஒரு பெண் குடியிருப்பை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையும் கட்டியெழுப்ப முடியும். நம் நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் அதிகமாக பங்கேற்பது ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயம், ஒரு தேவையும் கூட. அவள் எத்தனை தடைகளுக்கு முகம் கொடுத்தாலும், எத்தனை விமர்சனங்களை சந்தித்தாலும் அவளது பயணம் நின்றுவிடாது. ஒவ்வொரு தோல்வியும் அவளுக்கு புதிதாய் ஒரு பாடமாகி ஒவ்வொரு கலையும் வெற்றியின் படியாக மாறுகிறது. அவளின் குரல் எப்போதும் அமைதியை நோக்கி செல்கிறது. இல்லார் அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை என்பார்கள். அதுபோல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து உலகை இயக்கிக் கொண்டிருப்பவள் பெண். பார்க்கும் பொருள் யாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருப்பவள் பெண். பெண்கள் ஒரு நாட்டை வழிநடத்தும் போது அந்த நாடு பாதுகாப்பானதாகவும் முதிர்ச்சியானதும் ஆகிறது. இன்று பெண்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் நாளைய தலைமுறைக்கு ஒரு அழகிய பாதையை உருவாக்குகிறது. பெண் தலைவர்கள் சாதிப்பது வெறும் பதவி உயர்வாக அல்ல, அது சமூக கட்டமைப்பை மாற்றும் பணியாகும். உதாரணமாக கல்வித்துறையில் பெண்கள் தலைமை ஏற்கும் போது குழந்தைகளின் வளர்ச்சியில் சீரான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. சுகாதாரத்துறையில் பெண்கள் முடிவெடுக்கும் போது குடும்ப ஆரோக்கியமும் மேம்படுகின்றன. அரசியலில் பெண்கள் முன்னணிக்கும் வந்தால் அவர்கள் கொண்டு வரும் நெறிமுறை, பொறுப்புணர்வு, சமூக நேயம் ஆகியவை ஆட்சியில் நிலைத்தன்மையையும் நம்பிக்கையும் உருவாக்குகின்றன. பெண் தலைமைக்குள் எப்போதும் ஒரு தனித்தன்மை உள்ளது. அது கருணையுடன் கூடிய துல்லியம், அவர்களின் உணர்ச்சியை பின்பற்றியும் புத்திசாலித்தனத்தை கருவியாக கொண்டும் செயல்படுகிறார்கள்.

0: அத்துடன் சண்டைகளை சமரசமாக மாற்றும் நெஞ்சளவு பிரச்சனைகளில் மனித நேயத்தை முன்னிலைப்படுத்தும் பார்வை ஆகியவை அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கிறது. பெண் தலைவர்கள் ஒளியேற்றிய பாதை இனி வரும் தலைமுறையை கற்றுக் கொடுக்கிறது. தலைமைக்கு தேவையானது பாலினம் அல்ல, பண்பும் பொறுப்பு மனம் வலிமையும்தான். பெண்களின் கல்வி, உரிமைகள், சமூக முன்னேற்றம் மற்றும் தேச விடுதலைக்காக போராடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சிவகங்கை ராணி, ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் இந்திய ராணி வேலு நாச்சியார், முதல் தற்கொலை தாக்குதல் நடத்திய பெண் தியாகியான குயிலி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, முதல் அறிவியல் மற்றும் விண்வெளியில் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் இந்திய மகளிர் திறமையை உலகுக்கு காட்டினர். மற்றும் விளையாட்டுத் துறையில் மேரி கோம் முதல் காவல்துறையில் கிரண்பேடி வரை இந்திய பெண்கள் எந்த துறையிலும் உயர முடியும் என்பதை நிரூபித்த தலைவர்கள். பெண் தலைவர்கள் பற்றி பேசும்போது நாம் மறந்து விடாமல் நினைவில் கொள்ள வேண்டியவை: ஒன்று, பெண்களை தலைவர்களாக்குவது அவர்களின் கனவுகளை ஆதரிப்பதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு மரியாதையையும் வாய்ப்பும் அளிப்பதாலும் தான் சாத்தியம். பெண்கள் முன்னேறுவது ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம், ஒரு சமூகத்தின் எழுச்சி, ஒரு நாட்டின் வளர்ச்சி. அவர்களின் பெருமையை நாம் கொண்டாடுவது இன்று ஒரு கடமை அல்ல, அது ஒரு நன்றி உணர்வு. பெண்கள் தலைமையில் உலகம் ஸ்திரமாவதும் ஒளிர்வதும் உயர்வதும் என்பது மறக்க முடியாத உண்மை. அவர்களின் ஒளி நம் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் மிகப்பெரிய விளக்காக என்றும் பிரகாசிக்கட்டும். பெண்மையின் கவிதை ஒன்று: மென்மையில் மறைந்த வலிமையே பெண்மை, மழைத்துளையில் பிறக்கும் வானவில் போல அவள் நெஞ்சில் எண்ணங்கள் ஆயிரம், ஆனால் சொல்வது சில சொற்கள் மட்டுமே. அவள் சிரிப்பில் வசந்தமும், அவள் கண்ணீரில் கடலும், அவள் அடியெடுத்து வைத்தால் பாதை மலரும். அவள் நின்ற இடமே உலகத்தின் மையம். அவள் தாங்கும் துயரம் மலையை கடந்த உயரம். அவள் தரும் அன்பு கடலின் எல்லை கடந்த ஆழம். அவள் பேசாவிட்டாலும் புரிய வைக்கும். அவள் விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் சக்தியின் உயிர் பெயர் பெண். அவள் ஒளியென பிறக்கும் விடியல், அவள் இருளை உருக்கும் தீபம், அவளை யாரும் எழுத முடியாது. அவள்தானே ஒரு பிரபஞ்சம். இக்கவிதையை தொடர்ந்து, மாற்றத்தை உருவாக்கும் சக்தி பெண்களிடம் உண்டு, அதனை சமூகமும் நிறுவனங்களும் அரசியலும் உணர்ந்து அவளுக்கு உரிய வாய்ப்பை அளிக்க வேண்டும். பெண்மையை போற்றுவோம். நன்றி.
1: இதுவரை நேற்றைய தடைகள், இன்றைய தலைமைகள் குறித்து உரை வழங்கியவர் ஜே ஆர்த்தி. இளைய பாரதம் நிறைவு பெற்றது. தளபதி திரைப்படத்திற்காக மித்தாலி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சோதனைச் சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனைச் சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனைச் சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலியப் பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் கூறினார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 2 லட்சத்திற்கும் கூடுதல் அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சிப் பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஒருநாள் கிரிக்கெட்

0: கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வலிஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல், திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை காவல்துறை சார்பில் சோதனை சாவடி அல்லாத பகுதிகளில் சட்டவிரோத கடத்தலை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் திருப்பத்தூர் மாவட்டம் திம்மாம்பேட்டை காவல்துறை சார்பில் சோதனை சாவடி அல்லாத பகுதிகளில் சட்டவிரோத கடத்தலை தடுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உட்கோட்டம் திம்மாம்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மாநில எல்லைப் பகுதியான தமிழ்நாடு ஆந்திரா செல்லும் வழியில் தகரக்குப்பம் மற்றும் கொல்லப்பள்ளி ஆகிய இடங்களில் மாநில எல்லை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அதில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சோதனை சாவடிகள் அல்லாத பகுதிகளில் வெளிமாநில மதுபானங்கள், கள்ளச்சாராயம், இயற்கை கனிமங்கள் உள்ளிட்ட சட்டவிரோத கடத்தல்கள் நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் இதுபோன்ற சட்டவிரோத கடத்தல்களை தடுக்க வாகனங்களை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உத்தரவின்படி தகரக்குப்பம் ஜோதிநகர் மற்றும் திம்மாம்பேட்டை மோட்டூர் சந்திப்பு பகுதிகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: சிவகங்கை மாவட்ட பொதுமக்களுக்கு அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
3: சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும், மேலும் அருகில் உள்ள ஆறு குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும், இடி மின்னலின் போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும், குழந்தைகளை தனியாக எங்கும் பெற்றோர்கள் அனுப்ப வேண்டாம், இதன் காரணமாக பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1077 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயில் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேதாரண்யத்தில் உற்பத்தியாகும் உப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற தெப்பத்திருவிழா இன்று நிறைவு பெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
5: உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் கொண்ட திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத்திருவிழா கடந்த 3 தினங்களாக நடைபெற்று இன்று அதிகாலை

0: நிறைவடைந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் ஏராளமான பக்தர்களும் அமர்ந்து வலம் வந்தனர். சைவ சமயத்தின் தலைமை பீடம் என்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் வணங்கப்படுகிறது. இக்கோவிலின் எதிரிலேயே கமலாலயம் தெப்பக்குளம் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
1: தூத்துக்குடி மாவட்டங்களில் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் மீண்டும் தொடங்கியது. இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
2: பொதுமக்கள் தங்களது ஊர், தங்களது பகுதி சார்ந்த பிரச்சனைகள், பொது பிரச்சனைகள் மட்டுமின்றி இடம் தொடர்பான பிரச்சனை, வருவாய்த்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அரசின் நலத்திட்டங்களை பெறுவதில் ஏற்படும் சிரமங்களை தீர்த்துக் கொள்வதற்காக வாரந்தோறும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் நடத்தப்பட்டு வந்தது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது 15 நாட்களுக்குள் தீர்வை ஏற்படுத்துகிறார். இந்த மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் காரணமாக நிறுத்தப்பட்டது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இன்று முதல் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களிடமிருந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் மனுக்களை பெற்றார். மனுக்களை பெற்றதோடு தொடர்ந்து அந்தந்த துறை அலுவலருடன் மனுக்களை ஒப்படைத்து 15 நாட்களுக்குள் இதற்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும், இந்த மனுக்கள் மீது தீர்வு காண வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பித்தார்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்நாள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் தலைமையிலான அரசு பொக்ரான் அணு ஆயுத சோதனையை இந்நாளில் வெற்றிகரமாக நடத்தியது என்று கூறியுள்ளார். இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் முக்கிய தொழில்நுட்ப துறைகளில் நாடு வேகமாக முன்னேற்றத்தை காண்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி உற்பத்தி, மருந்து ஆராய்ச்சி, வேளாண் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார சேவைகளில் இந்தியாவின் பங்களிப்பு உலக அளவில் பாராட்டை பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, செமிகண்டக்டர், பசுமை ஆற்றல் போன்ற புதிய தொழில்நுட்ப துறைகளிலும் நாடு முன்னிலை பெற்று வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லி முன்கா பக்கர்வாலா சுங்கச்சாவடியில் தடையற்ற சுங்க வசூல் முறையை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இந்த முறையில் வாகனங்கள் சுங்கச்சாவடியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ளார். சாலையின் மேலே பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் வாகனங்கள் வேகமாக செல்லும் போதே நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்து தானாகவே சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் இனி இருக்காது என்றும், ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 2000 வாகனங்கள் இந்த தடம் வழியாக தடையின்றி செல்ல முடியும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாட்டின் கலாச்சார பெருமையையும் அதன் பாதுகாப்பையும் மையமாக கொண்டு சோம்நாத் ஆலயம் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை மீண்டும் இந்தியாவின் ஆன்மா என்ற தலைப்பில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தாம் எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். 75 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் நாட்டின் கலாச்சார மறுமலர்ச்சியின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் கட்டப்பட்டுள்ள இந்து ஆலயங்கள் மூலம் இந்தியாவின் கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவி வருவதாக கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்து மூலம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒடுக்கப்பட்டுள்ளதையும் இக்கட்டுரையில் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேசமே முதல் என்ற கருப்பொருளின் கீழ் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்துள்ள 7 வேண்டுகோள்களை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கவும் இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்தவும் பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் சத்ரியன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: I'm waiting.
1: ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:27. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரை கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பைரவா திரைப்படத்திற்காக அரிச்சரண் பாடியிருக்கும் பாடல்.

0: இதய
1: பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லார் ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊட்டி வரை உறவு.

0: தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல் பி சுஷீலா.
1: தகடதான்

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃபம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம்.

நேரம் 11:30. திரைகாணத்தில் தொடர்ந்து மீண்டும் பி. சுஷிலா குரலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டணத்தில் பூதம்.

0: முடியும்.
1: ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க இருப்பது உயிரா மானமா படத்திற்காக.

எதிர்நீச்சல் படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா பாடிய பாடல்.

தென்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கி

0: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பொம்மலாட்டம் படத்திற்காக மனோரமா பாடிய பாடல்.
1: நீ வரம் காட்டி நான் கூட மாட்டேன்.

0: semifinals at the Asian Under 15 and Under 17 Boxing Championships in Tashkent yesterday. In the girls Under 17 category, 8 boxers advanced to the finals yesterday. However, 4 Indian boxers had to settle for bronze medals after losing their semifinal bouts. In the boys Under 15 category, India's 6 boxers have advanced to the finals. In IPL cricket, Delhi Capitals defeated Punjab Kings by 3 wickets at the Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala, chasing a target of 211 runs set by Punjab Kings. Delhi Capitals scored 216 for 7 in 19 overs. Skipper Akshar Patel was the highest scorer with 56 runs. Earlier, Delhi Capitals won the toss and opted to bowl. Put into bat first, Punjab Kings scored 210 for 5 in stipulated 20 overs. Shreyas Iyer was the top scorer with 59 runs, while Priyansh Arya made 56 runs. For Delhi Capitals, Mitchell Starc and Madhav Tiwari scabbed 2 wickets each. Madhav Tiwari was adjudged player of the match. Today, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad at Narendra Modi Stadium, Ahmedabad. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் வேலைக்காரன், பூவிழி வாசலிலே, ஆனந்த் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் வேலைக்காரன் படத்திலிருந்து பாடல்கள்.

0: அலையிட்டது மண்ணடிகள் அணைச்சுக்கிட்டது அப்படியில் டோய்
1: ஏண்ட பாட்டை கப்புன்னு நிறுத்திட்டே அடிங்கோடா
2: ஹை ஹை ஹை ஹை ஹை

நேரம் 12:39, 8 நொடிகள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவின் மடியில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூவிழி வாசலிலே படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் தெய்வத்தாய் படத்திலிருந்து பாடல்கள்.

0: இரு நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.
1: மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேற்று இன்று நாளை படப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 2:30 பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல்களின் படம் சிரித்து வாழ வேண்டும்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பாய் ஆர் எஸ் ரகு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் கால்ட் அப்பான் த சிட்டிசன்ஸ் டு யுனைட் டு ஈஸ் பர்டன் ஆன் நேஷனல் ரீசோர்சஸ் டர்மிங் த வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ட் ஒன் ஆஃப் த டெக்கேட்ஸ் பிக்கஸ்ட் கிரைசிஸ். த பிரைம் மினிஸ்டர் வாஸ் அட்ரெஸிங் த கேதரிங் ஆஃப்டர் இனாகுரேட்டிங் த சர்தார் தாம் ஹாஸ்டல் அட் வடோதரா இன் குஜராத் யஸ்டர்டே.
1: பிச்சலே குச்ச வருஷம் மே துனியா லகாத்தார் அஸ்திர பரிஸ்தியோ சே குஜர் ரஹி. பஹலே கொரோனா கா சங்கட், பிர வைஷ்விக ஆர்த்திக் சுனௌத்தியா, ஔர் அப் பஷ்சிம் ஏசியா மே படதா தனாவ். அகர் கொரோனா மஹாமாரி இஸ் சதி கா சப்சே படா சங்கட் தி, தோ பஷ்சிம் ஏசியா மே யுத்த சே பனி பரிஸ்தியா இஸ் தசக் கே படே சங்கடோ மே சே ஏக ஹை. ஏசே சமய மே தேஷ் கோ ஜன் பாகிதாரி கி சக்தி கி பஹத் படி ஆவஷ்யக்தா ஹை. ஆஜ ஜரூரத் ஹை கி ஹம் சப் மில்கர் அப்னா தாயித்வ நிபாயே, தேஷ் கே சம்சாதனோ பர் படனே வாலே போஜ் கோ கம் கரே.
0: Prime Minister Modi said the government is making continuous efforts to ensure that this situation has the minimal possible impact on the people of the country. The Prime Minister reiterated his 7-point appeal to tackle the adverse impact of West Asia crisis. These include reducing fuel consumption, prioritizing work from home wherever possible, avoiding foreign travel for a year, and adopting Swadeshi products. He also urged the citizens to move towards natural farming and avoiding unnecessary gold purchases. Prime Minister Narendra Modi will be on a 6-day visit to United Arab Emirates, UAE, Netherlands, Sweden, Norway and Italy from Friday. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE on Friday, where he will meet the President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as regional and international issues of mutual interest. They will also discuss ways to advance the bilateral comprehensive strategic partnership underpinned by strong political, cultural, economic and people-to-people links. And Assam preparations are in full swing for the swearing-in ceremony of BJP leader Himanta Biswa Sarma as Chief Minister for a second consecutive term today. The ceremony will be held in Guwahati. The swearing-in will mark the NDA's third consecutive term in Assam. Dr. Sarma visited the venue to review the arrangements. Speaking to the media, he said Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Navin will attend the ceremony. The Supreme Court has suggested a series of measures for the expeditious disposal of bail applications pending in high courts across the country. A bench headed by Chief Justice Suryakant and Justice Jawamalya Bagchi emphasized the need for a robust mechanism to ensure timely hearings of anticipatory and regular bail pleas while safeguarding the rights of victims. The apex court suggested automatic listing of bail applications, fixing an outer timeline for the disposal and prioritizing such matters in cause lists. It also recommended that bail pleas be listed weekly or fortnightly through a software-based system to avoid delays. The court observed that pendency of bail applications was particularly high in the Allahabad High Court and called for a definite hearing mechanism. Similar concerns were also raised regarding delays in the Patna High Court. Oil markets were shaken and diplomatic tensions deepened today after US President Donald Trump said the fragile ceasefire between Washington

இதுவரை கிரிஜா தேவி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து அஜய் சக்கரவர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெற இருக்கிறது.

0: 5 and stipulated 20 overs. Madhav Tiwari was a judged player of the match. Today, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad in Narendra Modi Stadium, Ahmedabad. The match will start at 7:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
2: பொங்கும்பங்கலம் நிகழ்ச்சியில். இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
2: ஞான விநாயகனே, சுவாமி சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டு ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
0: தொடர்ந்து தேவ ஜெகநாத கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனை, ராகம் கல்யாண வசந்தம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

5:10 பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.

உடனே ஒலித்த அந்த குரல் சோழமங்கலம் ராஜலட்சுமி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது திருவர் செல்வர் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனின் குரல்.

நேரம் 5:30. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் தொடரும் இந்த குரல் TM சௌந்தரராஜன். படம்